மத்தியாச துணுத்துரா காசரு முழான்னு கேடிரா தாளி மகாத்துலா ஹரிவரா அன்னு படுவாய் பாக்கிடி வாங்கி வாழ் பாக்கிடி மத்தியாச துணுத்துரா

கந்தமுள் அலிம்புல சுன சவிலாபரம் தாழ்துயில் சேவந்தின சாரா மழா சதவிலா மழா நட்டவிலா அருப்புல பானசி வார அத்தாவது ஜுழு ஜுழு தாய் பாட்டானு பானி மதி.